0: வைத்தால் அவர் வீழில்லா,
1: வீழில்லா, வீழில்லா,
0: அடித்துடத்தல் தகரில்லா.

சத்தியம் பூமியில் ரெண்டே ரெண்டு சத்தியம் மர்த்திதரும் மர்தகரும் நிந்திதரும் பூஜிதரும் ஒழுகுகையான் அவருடைய ரத்தம் சுவந்த ரத்தம் ஈ ரத்தத்தில் விடர்த்த